இருபதுவ தேதி காலரு பின்னொகட்டி ஜாரி கனபடலேது. காலரு பின்னொகட்டி ஜாரி கனபடலேது. பிராபஞ்சக சம்பந்தமு பின்னை தொலையின் க்ஷேத்ர தரிசனம் கூட செல்லெனு ஹம்பின். க்ஷேத்ர தரிசனம் கூட